குரு சபது சுமாய் மண்முக்கு விச்சட கோட்டிராசு நா குருமுக்கு நாமு மிலே சாபாசு அருகிருப்பா தாரி தாசனு தாசு ஜனநானுக்கு அரு நாமு தன் ராசு புலாவுல மஹல்லா தீஜா கார் பஹிலா ஏக்கு ஓங்கார் சத்குரு பிரசாது த்ரிக த்ரிக காயா த்ரிக த்ரிக சோயா த்ரிக த்ரிக காப்பட அங்கு சடாயா